0: Legislative Assembly, as you know, budget session of Tamil Nadu, budget session is going on. We have many debates and war of words between TVK government and DMK party over various issues. As we speak today, the session is going on inside the Legislative Assembly. Even today, only the demands for discussion for grants have started. And today, during the zero hour, leader of opposition, Udayanidhi Stalin moved the attention motion regarding law and order situation, regarding especially a Coimbatore incident where a college student was murdered by, hacked to death by a group of students. Even minister gave clarification regarding that, and after the discussion have started, then only there was a controversy after TVK minister Ranjit made certain remarks regarding former chief minister Kalaingar Karunanidhi. Immediately DMK opposed the remarks. They urged the speaker to remove certain those remarks, saying that DMK argued, saying that it is as per assembly ruling, it is not appropriate to mention former chief minister names, only they should call as a former chief minister of Tamil Nadu. So immediately speaker also expunged a certain portion what exactly TVK minister Minister Ranjit mentioned inside the Legislative Assembly. Then only there was a suggestion made by the DMK senior leader, former chief minister O Panneerselvam. He urged the legislative members to maintain dignity inside the Legislative Assembly while speaking, pointing out, saying that even when MGR was chief minister, when ADMK legislative member made called Kalaingar Karunanidhi as a Karunanidhi inside the Legislative Assembly, immediately MGR got frustrated over that, and he urged that MLA from the ADMK to apologize and to apologize to the Kalaingar Karunanidhi. So immediately this was happened during when MGR was CM. So the same scenario actually returned back in Legislative Assembly. After this, while Chief Minister C. Joseph Vijay started to speak under Rule 110 to make announcement regarding farmers for loan waiver, crop loan waiver to farmers, he started his speech by apologizing on behalf of TVK Minister Ranjit. He said it is not right to mention former Chief Minister, the DMK leader name inside the Legislative Assembly. He said, I am apologizing, I'm sorry on behalf of is TVK MLA. So these are all the this is the very important happened inside the Legislative Assembly. And after that, there was immediately MLA and Minister Ramesh urged O Panneerselvam to teach dignity to the leader of opposition, Udayanidhi Stalin. So what was this about? Udayanidhi Stalin, he pointed out, Udayanidhi Stalin remains seated whenever Chief Minister C. Joseph Vijay enters the Legislative Assembly. Let's listen to what exactly happened between these leaders, the conversation between these leaders.
1: கண்ணிமிக்க சபைகள், இந்த சபையில் நம்மளுக்கு முன்னாலே வழிவகுத்து தந்தவர்கள், ஆட்சிய கண்ணியத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று அனைத்து உறுப்பினர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன்.
2: அதை கையாண்டார், நாங்கள் அதில் மகிழ்ச்சி. ஆனால் நம்முடைய எங்கள் திருச்சி மாவட்டத்தில் வெற்றி பெற்ற அமைச்சர் அவர்கள் அதை எதிர்கட்சி தலைவரை பற்றி சொல்வார். நாங்கள் கூட 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக தளபதி அவர்கள் இருந்தார்கள். அப்படி தளபதி அவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற போது, அவர் வருகிற போது எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர் எழுந்ததில்லை. எனவே அது ஒரு குற்றக்குறையாக அல்ல, அவரவருடைய எண்ணம், அவருடைய நடைமுறை அதானே தவிர.
3: அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார்.
4: உண்மையே
3: அதையெல்லாம் முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு உறுப்பினராக வந்திருக்கக்கூடிய நாங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதே சமயத்தில் அண்ணா சொன்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதையே தன்னுடைய மூச்சாக வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அதற்கான கருத்தை இப்போது தெரிவித்து விட்டார். அண்ணன் அவர்களுக்கு சட்டமன்றத்தின் முதல் முறை உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு சிறிய வேண்டுகோளையும் வைத்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் எப்படி கண்ணியம் குறித்து அண்ணன் எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாரோ, அதே போல தங்கள் கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டேன்.
4: காரணத்தை சொல்றேன். 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: So our next story from Tamil Nadu is about the TVK governance completes the 100 days of governance in the state Tamil Nadu. Remember, it was historical people mandate for TVK as after 1977, this is the very first time after starting a party in 2 years,